Vasco.

Hı. Sen de

ஒரு கணி கொண்டு இருப்பார். ஒன்றோடு ஒன்று கண்டு ஒரு கணியை ஆரம்பித்து உண்மையிலிருந்து பாட்டியை கண்டுபிடித்து முதல் கணியாக ஒழித்து வருகின்றது. ஒரு கணியில் இருப்பார் பாடகுடன் எங்கே ஒளிபரப்பு.

பாடம் போடுறாங்க.

வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பித்த போது இது தடுமாற்றப்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிஞ்சிருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நினைப்பார்கள். பேசுவது திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தால் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் இருப்பினர் அவர்களுக்கு நன்மையை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி சொல்லிக்கொள்ளுங்கள். நாம வாழ்ந்த வாழ்க்கையிட்ட வரலாறு எடுக்கும் போது

எப்படியா விட்டால் உங்கள் சுகம் மட்டும்தான் உங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் யாரிடம் கலந்து ஆலோசிக்காமல் அன்பபடி செலவழிக்கிறாக இருந்தால் நீங்கள் நினைத்தது மாத்திரம் தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் அவர்களை உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் திருமணம் என்பது உங்களை ஓடிக்கப் போடுவது திருமணம் என்பது குண அதிசயங்களை ஓடிக்கப்படும் ஒரு மாத்திரம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கை கைகோர்த்து வருவோருக்காக வாழ்வது திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் மனைவிக்கு நடுவே தோன்றி ஒரு அழகான பாத்திரம் தான் அது லேசான பாத்திரம் என்றால் சொல்லி தன்பத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் மனைவிக்கு நடுவிலே தோல்வி ஒரு அழகான அன்றை அப்படி அவர்கள் தூர்மடையும் போது

இருந்தாலும் ஒருவரையும் பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது.

கலக்கி கொண்டிருக்கும்போது ஒரு வருது விருப்பாள் அடுத்தது மணல் சாலை ஏற்படுகிறது விருப்பாள பாடல் ஒரு வருகிறது பார்த்து இது சர்வதேச தமிழ் பாலியல் நாயகியார் தான் யுகம் பாடுகின்றார் ஐக்கியான லண்டன் தலைவர் வைத்து இது சர்வதேச தமிழ் வானொலி அடுத்து வருகின்ற பாடலை போட்டு பார்ப்போம் கடைசியாக ஒழித்த பாடல்

பிரார்த்தனையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில்.

தோல்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கான கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் பாடலை வெளிக்கொள்ந்தது. இதுவரையிடமும் இலக்கியை கேட்டுக் கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் புதுமாவின் உறவு நடத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இங்கே தோன்றப்பட்ட வழக்கு இரு வானொலி அறிஞர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இது கல்வி தமிழ் வானொலி ஐசிஆர் தான் இன்னும் வானொலி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்க உங்களுக்காக

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை நீட்டுகிறாள், அடி நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாள்.

நான் செய்து செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒழிக்கும் பாடல் மலர்கள் கேட்டில் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டில் அமிர்தம் தந்தன. இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காலம் கண்மணி துறையிலிருந்து ஒழிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போல பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

பதிவீட்டை போடுங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா. எங்கள் பாடல்

Kaç kaybedecek ki?

சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறப்பு தந்தாலே.

Experimental Design Event. Are you

நல்லவன் வாழ்வான் சிறையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர்

நான் பெறும் பாடல் நாடோடி இதழிலிருந்து

இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பாபு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

போன கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்த வாரம் பாடல் மனம் அதை கற்று என் வாழ்க்கை என்று பார்த்தாயிருக்கும்

அடுத்து வரப்பாங்க.

நேற்று நான் உன்னை பார்த்து பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் உள்ளோடு

வணக்கம் சுதி.

காட்டு நீங்க பாடகுடன் ஒழுங்கிருக்கிறது.

காதல் திருமணமோ அல்லது பேச்சுவைத்த திருமணமோ என்று நடக்கும்போது இந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் எப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே புரிமாற்றத்தில் புரியாத நாமும் நினைப்பார்கள். பேச்சுவைத்த திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் இடம் பிடித்தனர் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கணும். அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையில வரலாறு எடுத்தபோது அவர்களை வழிநடத்துவதால் இருந்தது. அதுதான் ஒரு கணவன் கட்டத்தில் இருந்தாலும் இடையிலே பார்க்க வேண்டும் கூடாது.

முடியாவிட்டால் உங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது. நீங்கள் இருந்து ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யும். உங்கள் சுகம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் திருமணம் யாரிடம் கலந்தோர் ஆலோசிக்காமல் அன்படி செலவழிப்பதாகவும் இருந்தால் நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் அவர்கள் கொள்ள மறுப்போரும் இருந்தால் உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் திருமணம் திருமணம் என்பது புனிதி என்பதை போதிக்கப்படுவது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாடல் நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கை கைகோர்த்து வருவோருக்காக ஒரு வாழ்வு திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் அனைத்து கடிதையும் என்பது ஒரு பாடம் அது வேசான பாடம் என்று தனித்துவத்தை தன் திருப்தியை மாற்றம் பார்ப்பவர்கள் அனைத்து மனிதனே ஓய்வு என்று அப்படி அவர்கள் கூர்மறையும் போது பெரியோடு என்ற பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் இருந்தாலும் ஒருவரின் இரு பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும்போது யாக ஒழித்த பாடலுடன் அந்த பாடல்கள் ஒழிக்க பாடல்கள்

காக்கலையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வரியில்.

டுவெல்த்ன்றது ஒரு மாதிரி ஸ்டார்ட்.

இந்த சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் யுகம் வானொலி கனடா மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணை இதை இருந்து கண்ணில் வந்து நீங்கள் போன்

கொழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நாட்டர் பாடல் தங்கமிங்கள் இறையிலிருந்து ஆனந்தையாளை நீட்டுகிறாள், அது நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாள்.

செய்து செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கொண்டிருப்பது இசை கோலம். இசை கோலங்களை அடுத்து ஒலிக்கும் பாடல் மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி சிறையிலிருந்து ஒலிக்கிறது.

போலே பொன்னானது. இந்த வண்ணமயம் அதனால் எண்ணியது போலே பூ பூவது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

Thank you.

இசை கூடங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடமையா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரும் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடு.

கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல். மறந்தேன் நான் மறந்தேன், நண்பர்கள் கல்வனத்திற்கு சிறையிலிருந்து வருகிறது பாடல்.

நான் செய்திருக்கும் பாடல் வட்டிக்குச்சி பிறரிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறப்புகள் தந்தாலே.

Thank you.

en su feliz vino vino. El pernil, pues, grande.

இசை கோலங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் சிறையிலிருந்து குற்றாலம் அறிந்ததே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

குட்டும்பணி கடனுக்குள்ளே குடிக்கிறது போல் இருக்குது. குட்டும்பணி கடன்

நல்லவன் வாழ்வான் சிறையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால் இதை வந்து விட்டாரே.

நிறைவு செய்ய நான் பெறும் பாலை நாடோடி சிறையிலிருந்து

மக்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பாணி. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

about it.

0: அடுத்த வாரம் பாடு. மனம் பச்சை தன்னை பார்த்து அதை பச்சை வைப்பது உண்டன என் வாழ்க்கை என்றும் பார்த்தாயிரு குறிப்பானது குடும்பம்
1: கவிதை
0: சக்கரை நிலையில் பெண் நிலையில்
1: நான்
0: இதோ பாடல்

Ah, não.

ಬಂದು ಬರಬಾರ್ದು.

Anytime.

தாங்கிதான் பிடித்தவரை தாங்க பிடிக்கும்.

நானும்

வேண்டுகோள் நிகழ்வில் உங்களை நான் சந்திப்பதை குறித்து பார்க்கிறேன். காலையில் வருகின்றது ஒரு கருவியில் இருப்பார் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு கருவியில் ஆரம்பித்து இந்தியிலிருக்கும் பார்வையை கண்டுபிடித்து ஒரு வரியாக ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார் அட்டகாசமான அற்புதமான புதிய பணியிடம் நாட்டுப்புற பார்க்கப்படுகிறது ஒரு வரியில் முதலையை காட்டிலே ஒழிக்க போகின்ற பாடலுடன் எப்படி ஒழிக்கிற எப்படி அடுத்த வரையில்

y arreglando un saludo.

பாடத்தோட ஒரு வருடம் ஒரு பாடத்தில் நிச்சயமாக ஒரு வருடம் கல்வியை கற்றுக்கிறார் என்று அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் என்ற விஷயத்தை நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் நிச்சயமாக வாழ்வில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரம் முக்கிய முக்கியமான ஒரு காட்டியிருக்கிறது. அது முக்கியமாக திருமணம் என்பது ஒரு பெரும் செய்வதற்கு உண்டு. மனித வாழ்க்கையிலே எவருக்கும் கடந்து போகின்ற போது இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம் பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கப்பட்டது. காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ என்று நடக்கும்போது நம்ம வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருக்கணும். இப்படி என்றால் காதல் திருமணமாக சில பேர் புரிஞ்சிருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நினைப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் இடம் விருப்பினர் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்துவது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்துக் கூறி அவர்களை வழிநடத்து என்றால் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மண்ணை வாழ்க்கையை கருத்துக்களை சொல்ல வேண்டும். தற்பிருந்தால் இருந்தாலும் இடையிலே நாங்கள் திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் உங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது. உங்கள் விரும்பிய ஒன்றை தியாகம் செய்ய முடியாவிட்டால் உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதி உங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் திருமணம் யாரிடம் கலந்துவோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிக்கிறார்கள் என்றால் நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யும் உங்கள் தவறுகளை ஊக்கிக்கொள்ள மறுபோர்கள் உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் திருமணம் திருமணம் என்பது நான் வினோதி என்பதை ஊதிக்கப் போன்றது திருமணம் என்பது நம் சுண அதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசனையா. திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையோடு கைகோர்த்து வருவோருக்காக வாழ்வேன். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ள தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திர பார்த்தோர்கள் கணித்து நடுவே தோல்வியடைகிறது. திருமணம் என்பது ஒரு அன்பான பாசம் தான், அது லேசான பாசம் என்றால் அவர்கள்டையும் போது பெரிய பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கணக்கில் எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தியாசமாக வாழ வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுவார்கள். நிச்சயமாக அதை தோற்கடி வாழ்க்கை ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை. இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் மறுத்து கொண்டது
பாடல்கள் பாடல்கள் ஒழிப்பு தோன்றது அந்த யாக ஒழிப்ப பாடலோட தான் நான் தோன்றுவேன். அந்த பாடல்கள் ஒழிக்க வேண்டும் என்று பாடல் அந்த ஒழித்த பாடலில் அடுத்த வழியாக பார்த்து வருகிறேன்.

ஒரு மனம்

Sí, es el único que está.

கலந்து கொண்டிருக்கும் போது ஒரு வரையில் இரு பாடல் அற்புதமான பார்வை ஏற்புடைய முதல் கால பாடல் கொண்டிருந்தது ஒரு வரையில் பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வாழ்வுமை ஐடியார் தான் இமம் பாடுகின்றார். ஐடியார் லண்டன் தலைவர்களிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் மட்டும் ஒரு பாடல் கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல் இன்று ஒழுங்கின்ற பாடல்

0: கொதிக்க
1: எல்லாரும் பார்த்த
0: சென்றல் என்னை
1: சென்றல் என்னை
0: சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் ஒரு மாதம் என்று சொல்லி பாட்டு பாடல்களுடன் காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. பாடல்கள் உங்களுக்காக தொகுப்பில் நடந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒரு வரிக்குள் எழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எடுத்து அதில் முதல் வரியாக இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை கொண்டு இந்த வரி ஒழித்திருந்தது. இதையும் கேட்டு பார்க்க

காலையில் ஒலித்து வருகின்றது ஒரு வகையில் இளைய பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய திசையில் அட்டகாசமான பாடல்கள் காலையில் ஒலித்து வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் விமமானவர்களுக்கான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் விமம் வானொலி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து

கடை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் இதை இருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

Good.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கல் திரையிலிருந்து ஆனந்தயாழை நீட்டுகிறாள் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாள்.

நான் தெரிந்து செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர நிபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களை அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலம் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது, இந்த வந்த மயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை தருகிறது.

சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை.

Thank you.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறப்பு தந்தாலே.

Thank you.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களில் வேறோ இவன், என் பெண்ணையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சி தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பனி கடலுக்குள்ளே துடிப்பது போல் இருக்குது. கொட்டும்பனி கடலுக்குள்ளே துடிப்பது போல்.

0: சுத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது, சுத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இதை வந்து விட்டாரே நத்த.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார்

சங்கீதம் பாடும் நீரோடை.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள்

மாற்றம் கண்டுகள்

பிரான்சுவேயில் அந்நிய சிந்தனை மற்றும் சிலரில் ரோசேஸ்வரியில்

Diese Charaktere.

0: கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: திரையில் மணிஷாமா ஹரிஷ் அகர்வா உரையில் பல்லமுத்து வரையில் இருந்து சக்கர நிலையில் பாடலாம்.
0: மனம் பச்சை கண்ணிட்டால் சொல்லி அதை பற்றி உங்களுக்கு உண்டன என் வாழ்க்கையிலும் பாட்டாயிருக்கு புதிதாக சிறுமி
1: கவிதை பாடல் ஆதர் அடைப்பு
0: சக்கரை
1: இதோ பாடல்
0: மண்பல்

கடந்திருந்து வந்து தருகின்ற அடுத்த பாடல் அவை வேறா கிடைக்கிறது. இதோ பாடல்.

0: கட்டியானகளின் அடுத்த வரப்பாடு
1: கண்டு கொண்டிருக்கிறது. சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார்?
0: இல்லை இல்லை சொல்ல

தூரம் வெகு தூரம்.

சாதல் தங்க போகும்.

매번 உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இல்லை.

0: இது சர்வதேச சங்கங்களின் ஐசிஆர் இதுவும் வாழ்ந்தது
1: மீண்டும் ஒரு
0: உங்களை
1: சந்திக்கும்
0: வரை வணக்கம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா யுகம் வானொலி கனடா ஐடியாவின் லண்டன் தலைநகரத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உலகாக தொகுத்து வழங்கும் தலைநகரத்தில் நான் உண்மைக்கும் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காத்திரையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காத்திரையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். கட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களுக்கு பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டணையில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை இது பார்க்க கவனித்துக் கொள்ளுங்கள்.

எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இருப்பார்கள். முக்கியமாக ஒரு வரியில் இருப்பார்கள் பல்துறை அம்சங்களாக வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம். ஒரு சில வரிகள் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்கள் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்காளி பங்காற்றி என்பது என்றால் அது உண்மைதான். முக்கியமான திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகும் போது திருமணம் வாழ்க்கையில் இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், தேசியோட்ட திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது தேசியோட்ட திருமணமோ வந்து நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில பேர் புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். தேசியத்தை திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விருப்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்துக் கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரியமான வாழ்க்கையை முடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்துக் கொள்ள வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நானே. இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்ல இருக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்கும் ஒரு ஒப்பந்தம், அதாவது வீரம் அல்லது காசு பணம் நகைநட்டு நாடு பங்களா என்றதில்லை. அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது, நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்ய முடியாது. உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யும். யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் அந்தபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யும். உங்கள் தவறுகளை ஏற்றிக் கொள்ள மறப்போர்கள் இருந்தால் உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். திருமணம் என்பது நாம் விமானங்களை போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ள தன் குணத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் சேர்ந்து கொண்டு திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான். ஆனால் அது மேசான பந்தம் என்று நான் சொல்லவில்லை. தன்சிதத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே போர் அடைந்து கொள்வார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான் என்றே அப்படி அவர்கள் போர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து எங்களுடைய என்பது முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆற்றிலேயோ பொருளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்து விட்டுக்கொள்ள வேண்டியிருக்கோம். முக்கியமாக அந்த பிள்ளை மீண்டும் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் கஷ்டத்தை நாங்கள் விட்டுவிட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் முக்கியமாக அது தோர்வடைந்த வாழ்க்கை ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் இதை நிச்சயமாக
பாடல்கள் முக்கியமாக அடுத்தாக நாடுகள் முதன்மை பாடலாக இருக்கிறார். ஒருவரின் இரு பாடல்கள் காதலில் ஒழிப்பு கொண்டிருக்கும் போது கடைசியாக ஒழித்த பாடலுடன் தான் நான் கொண்டு வருகிறேன். அவர்கள் இன்று அந்த பாடல்கள் ஒழிக்க அடைந்தோம் உங்களாக இருக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின்

வந்து பொதுவுடைமை வரலாற்றின் அடிப்படையில்

கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் ஆத்திரமான பாடல் ஏற்படிய இடைக்கால பாடல் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் பாடல். இது சர்வதேச தமிழ் பாலுமி ஐக்கியார் தான் யுகம் பாடி கொண்ட ஐக்கியார் லண்டன் தலைவர்கள் என்று சமத்து கட்சிகளை வளர்க்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி என்பதையும் ஒரே பாடல் கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல் இந்த பாடல் எங்கு ஒளிந்து என்ற பாட்டு

0: சோதிச்ச சென்றல் என்னை சென்றல் என்னை முத்தமிட்டது.
1: காட்டிலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவரையும் ஒரு வரிக்குள் ஒழுங்கிருக்கும்

காட்டணியில் ஒளி கோகின்றது ஒரு வகையில் இரு பாதை அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்களை காட்டணியில் ஒளி கோகின்றது இதுவரை நிறமும் இலக்கியை கேட்டுக் கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் விதமான பான உறவுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு மிக இன்பத்தை வழங்கி இரு வானொலி அறிவுறுத்தும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் விதம் பானொலி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இருப்பார்கள் உங்களுக்காக

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் இதை இருந்து கண்ணில் வந்து மின்னல் போல் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடு தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாழை ஊட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களை அடுத்து ஒழிக்கும் பாடல். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல். காதல் கண்மணி திரையிலிருந்து ஒழிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

日，寒风山前坡的玻璃窗日，春暖花开。

Anne ne faydası olur? Hayır.

கொண்டிருப்பது இசை கூடங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா வங்காள கரையோரம் வாருமையா எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நெசச்சிட்டாக நாம் பெரிய செய்திருக்கும் பாடல் வத்திப்பூச்சி திரையில் இருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

ஆடப்போ

யாரோ இல்லை, எழுத்துக்களில் வேறோ இல்லை, என் பெண்ணையே வென்றால் இவள், அன்பானவன் இதோ பாடல்.

分不一样。

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மழைக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே பிடித்தது போன்றிருக்குது. கொட்டும்பணி கடலுக்குள்ளே பிடித்தது.

చాలా పరుగు.

நல்லவன் வாழ்வான் சிறையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் அருவியில்

நிறைவு செய்ய நான் பெறும் பாடல் நான்

மக்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள்

सर्वाधिकं भवति ऐ सि आर्.

இப்பொழுது நிறைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வாரம் பாடல் மனம் பற்றி தன்னை தான் சொல்லி அதை பற்றி வைத்தது உன் தந்தை என் வாழ்க்கை என்னும் பார்ப்பாயிருக்கும் குறிப்பாக இதோ பாடல்

அனிருத் அறிவிலும் நூற்றி விஜய் அறிவிலும் தங்கியுள்ளனர்.

பாரு.

なるほど。

ஆனால் உன்னோடு நானும் போனால் தூரம் யாவும் இல்லை.

நன்றி வணக்கம்.

করে দেখেন ওখানে গেলাম பாடல்

கொண்டிருக்கின்றது. ஒரு வாய்ப்பு வேறுபாடுகளும் ஐடி அரங்கம் தான் தொடங்கியது.

என்பது அந்த காலமான பாடல்கள் தான். ஒரு வருகிறது பாடல்கள் முக்கியமாக வருகிறது பாடல்கள் வயிற்றை அம்சங்களாக கூட நடக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்வோர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்வோர்களும் உண்டு, வாழ்வியர்களும் உண்டு. திருமணம் என்பது உங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பண்பாட்டில் அது உண்மைதான். முக்கியமான திருமணம் என்பது ஒரு பெரும் உண்டு. மனித வாழ்க்கையிலே எவர் விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணம் இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், தேசிய இயக்க திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது தேசிய இயக்க திருமணமோ ஒன்று நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருக்கும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை பிரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். தேசியத்து திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விருப்பினர் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய வாழ்க்கையை இருக்க வேண்டும். நானே உடையவை நாமல் கூடாது அப்படி என்பதை திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்தது ஒரு ஒப்பந்தம் அல்லது காசு காடு பங்களா என்றதில்லை. ஒப்பந்தங்கள் என்ன என்பதை உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் உங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது, நீங்கள் விரும்பிய ஒன்றை பெருமைக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் உங்கள் திருமணம் செய்ய முடியாது. உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று உங்கள் கருதினால் திருமணம் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் திருமணம் செய்யும். யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் அந்தபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யும். தவறுகளை ஏற்றுக் கொள்ள மறுப்போரும் இருந்தால் உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் திருமணம் செய்யும். திருமணம் என்பது திணறு என்பதை ஓடிக்கப் போகிறது. திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசனம். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வோம். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றுகிறது. தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவே தோன்று நிற்கிறார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்றால் சொல்லுது. தன்சுகத்தை தன் திருப்தியை மாற்றம் மாற்றவர்கள் பயணத்தின் அடிப்படையில் தோல்வி அடைகின்றனர். திருமணம் என்பது ஒரு அழகான பாட்டம் என்று அப்படி அவர்கள் தோல்வடையும் போது பெரியோர் என்ற நாங்கள் தான் தன்மை கொடுத்த உங்களுடைய முக்கியமாக நாங்கள் பல திருமணம் சொல்லிக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை இன்று வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணியார்கள் இப்படி செய்கிறார்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது வேதனை வாழ்க்கை ஒரு குறுகிய காலத்தில் தான் இவருடைய வாழ்க்கை இருக்கின்றது. இருந்தாலும் இதை நிச்சயமாக
சார்ந்த காட்டுகளை ஒழித்து கொண்டு இருக்கும்போது கடைசியாக ஒழித்த பாடலோட தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த பாடல்களை ஒழிக்க வேண்டும் என்பதாக பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின்

So,

கலக்கி கொண்டிருக்கும் போது ஒரு வருது விருப்பாய் ஆத்திரமான பாடலைய புதிய இடைக்கால பாடல் கலைக்கொண்டிருந்தது ஒரு வருகை பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வாழ்வினை ஐக்கியாற்றான் யுகம் பாடல்களால் ஐக்கியாக லண்டன் தலைவர்களுக்கு உங்கள் கணக்கு கட்சிகளை உங்கள் சார்ந்த தொகுப்பு வழங்கும். இது சர்வதேச தமிழ் வானொலி உங்களையும் ஒரே போய் கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல் இந்த பாடல் இன்று ஒளிபுரும் வார்த்தை.

பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு வரியின் உங்களுக்காக இரு பாடல்கள் ஒரு வரிக்குள் எழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதியெடுத்து அதில் முதல் வரியாக இப்போ கடைசியாக ஒழித்த பாடல்கள் கொண்டு ஒழித்து கேட்டு பார்க்க